தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததலு தத்தினி ததினி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத தி